0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுகூடா.
1: தட்டுவிட்டா தடுவுடு தக்கங்காத்தில் தத்தி தத்தி தடுவிடுறோன்னு தத்து.

மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டு கூடா பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா. ஆயர்தம் மாயா நீ.